இன்று பூத்த பூப்பல என்று பூக்கும் இந்த காலை பொழுது எப்பொழுதும் அன்போடும் பண்போடும் நாம் ரசிப்போம். அனைவரும் இணைந்து ஒன்றாக நாம் இருப்போம். இன்றைக்கு நமக்கு சோகம் இருந்தாலும் நாளை நமக்கு சந்தோஷம் வரும் என்று நாம் இன்று ஒரு சோகத்தால் நாளை வரும் சந்தோஷத்தை மறுக்காமல் இருப்போம். யார் நம்மளை வெறுத்தாலும் நாம் யாரையும் வெறுக்காமல் இருப்போம். வெறுப்பவர்கள் யாராக இருந்தாலும் நேசிப்பவர்கள் நாமாகவே இருப்போம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெரி ஸ்பெஷல் குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. புதிய நாள் என்றைக்கு சிறப்பான நாள். 94.5 MHz 98.2 MHz 95.6 98.2 ஆகிய பண்பலை வரிசைகளில் வழக்கமாக 7 மணி முதல் 8 மணி வரை உங்களை காலை நிகழ்ச்சி உங்கள் மார்னிங் சொல்லவா. எனவே இந்த நாள் மகிழ்மான நாளாக அமையின் இனிய நல்வாழ்த்துக்கள்.

இன்றைய காலை சிந்தனை, பிடிக்காத விஷயத்தை கொண்டு கொள்ளாமலும் வேண்டாத விஷயங்களில் கவலை செலுத்தாமலும் தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமலும் இருந்தால் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டில் மே மாதத்தில் ஒன்பதாம் தேதிக்கு வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும் படத்தின் பெயர் லவ் டுடே. இயக்குனர் பாலசேகரன் வகத்தில் திரைப்படத்தில் நடிகர் இளைய தளபதி விஜய் மேலும் நடிகை சுவலட்சுமி ஆகியோரும் இந்த திரைப்படத்தில் முக்கிய பாத்திரங்கள் நடித்திருந்தனர். மேலும் இந்த திரைப்படத்தை சமைத்தவர் சிவா அவர்கள். மேலும் இந்த பாட்டுக்கு குரல் தருகின்றவர் அஸ்லம்.

0: அடக்கமாகவும் பணிவாகவும் இருப்பது நம்மை உயர்த்தும். அகந்தியுடன் அடக்கமில்லாமல் நடந்தால் வாழ்க்கையில் துன்பம் வரும். செல்ஃப் கண்ட்ரோல் எலிவேட்ஸ் எ பர்சன் டு தி ஸ்டேட்டஸ் ஆஃப் தி டிவைன். லாக் ஆஃப் செல்ஃப் கண்ட்ரோல் லீட்ஸ் டு டீப் டார்க்னஸ்.
1: சட்டை புல்லாங்கோல் பேண்ட் பட்டர்ஃபிளை மண்டை அதுக்கப்புறம் அப்பா கலர் அடிக்கிறா இல்ல ஒரு கொண்ட இது மட்டுமா ஊருக்குள்ள வம்பு சண்டை
2: கூட்டு போயிடல முடிவு பண்ணிட்டேன்.

திங்கட்கிழமை செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி எமது தொலைக்காட்சியில் 6ஆம் அடி வரிசையில் 21 மணிக்கு சிவகுமாரின் சபதம் எனும் திரைப்படம் காட்டப்படும். மண்டே 7th September MBC 6 at 9 PM Tamil movie சிவகுமாரின் சபதம்.

0: உங்கள் விருப்பமான வானொலியில் உங்கள் விருப்பமான தேனி சரங்கம் அதிகாலைதோறும் உங்களுக்காக உங்களை முழுக்க உங்கள் சிவையனும் 8 மணி வரை இன்றைக்கு நாடுக்கிழமை செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி அனைவருக்கும் இனிமையான நாள். அமிர்ந்த மார்னிங் வண்டர்ஃபுல் டே.
1: With RJ Sundaram from 7 a.m. to 8 a.m. Jani Sayaranga.

0: அமனைவிற்கும் எமது ஓரம் ஸ்ரீவாந்தொழியில் வழக்கமாக இந்த அதிகாலையில் வருக வருக என்று அன்புடன் நாம் நல்வரவேற்கின்றோம். சரி, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் யாவரும் நலம் என நம்புகின்றோம். மறக்காதீர்கள், இன்னைக்கு நாடுக்கிழமை வீக்கன் அல்லவா? மேலும் சூரியன் ஆல்ரெடி உடைக்கின்றது இந்த குளிர்காலத்திலே. மேலும் எமது ஆரம் ஸ்ரீவாந்தொழியில் உங்களுக்காக இசையமடை இப்படுகின்றது ஜஸ்ட் 8 மணி வரை.
1: Free, only.

அம்மா நாட்டுக்கிழமை என்றாலே கொஞ்சம் தாமதமாக எழுவது அல்லவா? ஒரு சூடான தேநீர் அல்லது ஒரு சூடான காஃபி குடும்பத்தோடு சந்தோஷமாக நேரம் செலவிடுவது, அது அதுதானே நம்முடைய நாட்டுக்கிழமை சண்டே ஸ்பெஷல். இன்று வேலை பற்றிய கவலை வேண்டாம், நிற்றிய பிரச்சனைகளை கொஞ்சம் ஓரமாக வையுங்கள். இன்றைய நாளை சிரிப்போடும் சந்தோஷத்தோடும் நாம் தொடங்குகின்றோம்.

எங்கிருந்தாலும் எங்களோடு இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் இனிய நாட்டுக்கிழமை காலை. காலை முழுவதும் உங்கள் மனதுக்கு பிடித்த பாடல்களோடும் இனிய வார்த்தைகளோடும் உங்களோடு பயணிக்கின்றோம். மேலும் ஸ்டே ஹாப்பி, ஸ்டே பிளஸ், மேலும் ஹாவ் எ வண்டர்ஃபுல் சண்டே.

நடுக்கிழமை காலை என்றாலே ஒரு தனி சந்தோஷம். திங்கக்கிழமை முதல் சனிக்கிழமை வரை ஓடிக்கொண்டிருந்த வாழ்க்கை என்று கொஞ்சம் மெதுவாக நடக்கிறது, அலாரம் அடைக்கிறது. நாம் அலாரத்தை பார்த்து சொல்கின்றோம், இன்னும் 5 நிமிஷம். அந்த 5 நிமிஷம் எப்போது அரை மணி நேரமாகிறது என்று தெரியவே தெரியாது. ஆனால் இன்று அந்த அவசரம் வேண்டாம். முதலில் ஓர் ஆடமான மூச்சு, ஓர் அழகான புன்னகை, முதலில் மனதில் ஒரு நல்ல எண்ணம். இன்று ஒரு நல்ல நாள். அப்படியே உங்கள் நாளை ஆரம்பிப்போம்.

0: more happy returns of the day.
1: இன்றைக்கு நாட்டிக்கிழமை செப்டம்பர் மாதம் 6 தேதி இன்றைக்கு சஸ்வியதத்மாவை சேர்ந்த திரு கவிதன் வீரன் அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார். அவருடைய மனைவி திலகம், அம்மா வினோதா, அப்பா தம்பி, மேலும் அந்த சஞ்சீவன், வாணிசன், நீதன், மோகன், மனிஷா, அழகி, சிவானி, யோகினி, மேலும் சினம் அசோதா, மேலும் சித்தப்பா சச்சுதா, செவடியன், குவன், இசை, மேலும் புனாக்கே ஊரைச் சேர்ந்த அத்தை தேவி ராமலிங்கம், தாஷினி, தவினா, ஜெசன், ஜலினா, வீரன், ராமலிங்கம் குடும்பத்தார்கள் ஆகியோரின் சார்பில் வட்டுக்களை கூறுகின்றார்கள். இன்றும் திமக சின்னன் அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார். மாமன் சுந்தரசன், யாதவி, வைணவி, உமேவி ஆகியோரின் சார்பில் வட்டுக்களை கூறுகின்றார்கள். அடுத்த படனே நாம் கலுஜின் ஊரைச் சேர்ந்த இவியானா பூவள்ளி சின்ன கணன் தனது பிறந்தாட்டின் அன்புடன் விடுகிறோம். அப்பா குமரன், அம்மா நித்யா, அண்ணன் கயனை, தாத்தா காசன், அப்பாய் அருமை ஆகியோரின் சார்பில் வட்டுக்களை கூறுகின்றார்கள். இதே வாட்டை நாம் மேபாக ஊரைச் சேர்ந்த மீரலா ஐயாம்பாள் தனது பிறந்தாட்டின் அன்புடன் விடுகிறேன். மேலும் சுந்தரி, வாசன், வீரச்சாமி, மேலும் முனாக்கே ஊரைச் சேர்ந்த சரோஜ், கமலாசன், முகம், அடகன், கோல், இஸ்மாயில் ஆகியோரின் சார்பில் வட்டுக்களை கூறுகின்றார்கள். இன்றும் பேச்சிபிலே ஊரைச் சேர்ந்த திரு வாசன் சக்கரானன் அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார். மேலும் ராஜேந்திரி, அருளன், வருண், மேலும் பூவள்ளி ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். இதே பாட்டை நாம் ஸ்டேன்லி ரோஸில் வசிக்கும் நம்பி, மேலும் நிமாலன் அரங்கசுவாமி அவர்களுடைய பிறந்தநாள் பற்றி நாம் அன்புடன் வழங்குகிறோம். மேலும் யோவானி, மன்னிதா, அப்பா மித்யா, அம்மா நீதா, யஷினி ஆகியோரின் சார்பிலும் வட்டுக்களை கூறுகின்றார்கள். இன்றும் வக்வா வசிக்கும் திரு அக்ஷய் புதன் அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார். இன்றைக்கு மனைவி தனுஷா, தமிழா, அப்பா குமார், அம்மா சுனிதா, அருமே, பரவீதன், மேலும் வீணா, அம்மா சிரோன், பிருஷிலா, சீனிவாசன், பாலன், குமிலா, சுசிலா, மாலன், வினோசா ஆகியோரின் சார்பிலும் வட்டுக்களை கூறுகின்றார்கள். இதே பாட்டி நாம் ரிவிதேசோங்கி ஊரைச் சேர்ந்த சூரியவன் கோபாலன் தனது பிறந்தாட்டில் நாம் அன்புடன் வழங்குகிறோம். அப்பா கிருஷ்ணன், அம்மா இசைமணி, அரசன், கியான், கோமதி, பனவி, பிருந்தா, மேலும் கோவில் பைரவா, மேலும் ஆயாவு, கோபாலன் குருவித்தார் ஆகியோரின் சார்பில் வட்டுக்களை கூறுகின்றார்கள். சிறப்பாக இந்த படனே நாம் ஃபெனிக்ஸ் ஊரைச் சேர்ந்த நேயா நாயக்கன் தனது பிறந்தாட்டில் நாம் அன்புடன் வழங்குகிறோம். மேலும் திகுவன், அத்தி சரதா, மாமன் ராஜன், குவாலன், ஜவானி, அம்மாய் புஷ்பா, செவ்ராணி, ராஜன், மோகம், செல்வதி, மேலும் குமரன், திலன், வாகன், வினேசன், சிறுமி, நாயக்கன், அரங்கசுவாமி, வீரச்சாமி, அத்தி வினோதா ஆகியோரின் சார்பில் வட்டுக்களை கூறுகின்றார்கள். சிறப்பாக இந்த படனே நாம் லெஸ்காலி ஊரைச் சேர்ந்த ராஜு, குமல, குமிலா தேவி, மேலும் ருதிசன், ஜிஸ்னி, அதவன், அமாய் நாயகி ஆகியோருக்கு முன்புடன் நாம் முடங்குகின்றோம்.

அம்பர்களே, இனிமையான இசையோடும் நல்ல எண்ணங்களோடும் நம்முடைய இந்த நாட்டுக்கிழமை காலை நேரத்தை உங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி. கடந்த வாரத்தின் சோர்வுகளை மறந்து புதிய வாரத்தை நம்பிக்கையோடும் புத்துணர்ச்சியோடும் தொடங்குங்கள். உங்கள் வீடுகளில் என்றும் மகிழ்ச்சி, அன்பு, அமைதி நிறக்கட்டும். மீண்டும் ஓர் இனிய நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.